0: Sometime come.
1: Sometime come.
0: Back here.
1: Okay.
0: Later come.
1: Then. Later come.
0: Yeah.
2: Bapnas.
3: குழந்தை பழகியாச்சு ரொம்ப இது எனக்கு மெயின் பிரச்சனையே இதுதான் இந்த பூனைகளை விட்டு போகிறது தான் இருக்குதான் ஹார்ட் பெயினாக தான் இருக்குது என்ன பண்ணுறது ஒரு மாதிரியாக தான் இருக்குது என்ன பண்ணுறது